0: கர்சிய கர்சிய பட்டுக்கானா ஒரு சோர சரப்பா திருக்கரப்பா பாப்பா சந்தாகாரா
1: ਤੂੰ ਘਰ ਦੇ ਵਿੱਚ ਖਾਰੀ ਮੈਂ ਕਿਸੇ ਮਿੱਠੇ ਬੋਲ ਦੀ ਕਾ ਛੋਲੀ ਬੜ ਚੁੱਕਾ।